0: என்ன மிஸ் அணியாளம் என்ன?
1: இன்னா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துணு மாவத்தை.

0: என்ன மிஸ் அணியாளம் என்ன
1: வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துணு மாவட்ட

0: என்ன மிஸ் தனியாலம் என்ன
1: இன்னா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துனு மாவத்தை

ஹாய், சுப்ப தகவலாகும் தவாலிக்காய் வினாடி அட்டாய் விழாவா வெஹி பாரதினே அக்னேதா கொலப்பட்டுனாங்க வகிடவா கோமது வேலைக்கு பத்தி வளட்டு வெஸ் அது உதயனாங்க ஹொந்தட்ட அது அப்போ என்ன எஃப்எம் ஒஃபீஷியல் ஃபேஸ்புக் ஃபேன் பேஜுக்கு வால் போஸ்ட்டுக்கு பத்திரிக்கையோ துவாரி டக்கால் கமெண்ட்டுக்கு தாங்க நினைப்போம் அதே திங் பிரிமிலமாயிட்டு பொட்டாக் லக்குனு வடிப்புறதாகன்னு புலாங்க விதிட்டு தமாய் பிரஷ்னே அகல தியன்னே ஹெம வேலையும் பிரிமிலமாய் கியனவனே கேனுலமாய் வரதி வரதி வரதி கியலாம் ஹாரி அத்தட்டம கேனுலமாய் வரதிதா எத்தக்கொட்டாரு பிரிமிலமாய் கியானே சமஹார வேலாவட்ட ஓ ஒயா கிய புதே ஹரியட்டம ஹரி கியலா எஹெம கியனவனங் ඒ වෙලාවට බොරුවටද අපිට හරි කියලා කියලා තියෙන්නේ ගර්ල්ස් ලා හැමතිස්සෙම හරි නං බොයිස් ලා හැමතිස්සෙම වැරදි නං බොයිස් ලා හැමතිස්සෙම ගර්ල්ස් ලා මොනව හරි කිව්වහම ඔව් ඔයා හරි කියලා පිළිගන්නේ ඇත්තටමද බොරුවටද මොකද කියන්නේ කාඩ් කුඩු කරගන්නේ නැතුව අද ඇත්ත කියන්න ඕනේ හරි ටග්ගලා කමෙන්ට් එකක් දාගෙන යන්න මෙච්චර දවසක් ඔයා බොරුවක් දෙතකොට අපිට කරේ කමක් නැහැ දුකක් නැහැ ඒ හින්දම ඒකන හිතලා හිතලා හිතලම මන් තීරණය කරා පිරිමිලමයින්ගේ බොරුවලට අහු වෙන්නේ නැහැ හැමදාම මෙහෙම තනිකඩව ඉන්නවා කියලා ඒ හින්දා ඔයත් ඔය ජනීගේ බොරුවලට අහු වෙන්න එපා උදේ ඉඳලා මෙතන ඇවිල්ලා බොරු කියනවා කියනවා කියනවා මං ගැන කටහරියොත් බොරු විතරයි නාරි පැටියා මෙයාගේ මගේ ගින්දර හැන්දව ඉන්න හවස 4 වෙනකන් මං ඔයාගේ ජානු

கிளியா பிடி பழகிதுறீங்க ஜாந்தாய் ஐனோ தினக்கு அதுலா நீ பார்த்தோம் சந்திரமணி திலினி புஷ்பாக்கா எனக்கு பட்டியாயி ஒயாவாயி சங்கீதாயி அப்ப இளையராஜாயி அவாய் அன்னி வாழங்க கத்துக்கிழக்கான மேய என்ன சிந்துட்டு கஹண்ணா

மங்களிகாக்கா சுப்பம்மா சுப்பு பாந்திராக்கு என்ன கேலாம் யாகே யாலுவா குமுது அக்கா யாட்டு கடாரியா காதரிங் விஷ் கரணும் ஐ திங்க் நெட் டீம் கே மாமாத் கொடம கடாரியா காதரிங் வாட் ஹாப்பி பர்த்டே கேலாம் விஷ் கரண கமம்மா ஜாய வெண்ணோ நீ சுப்ப வெண்ணோன ஹரிதா அப்படி தின்னாமணிக்கே அடியந்திர பரிசல் சேபாலி ஹோட்டலுக்கு சேபாலி காக்கா அரளி ஸ்டோர்ஸுக்கு ஹரேந்திர மல்லிவா தரிந்து வெள்ளோடு கடை நங்கிவாய் மல்லிவாய் தெக்கத்து கருக்கா நசுர சிந்து அக்கா முக்கிய ஓகே மேகன சிந்து டெக்கத்து கருக்கா நான் சுப சந்தியாவாக் வேவா ஆதரணிய ஜானு ஒன்னோயாகே அந்திம பயட்ட ஹரி என்ன லபிச்சேக்க லுக்கு உதயா உதய இதுல வகினவா யந்தன் சோட்டி ஃபேவில்ல கத்திரி இக்மெண்ட்டுக்கு எதிராவோயா வகண்ணா அப்ப சம்பிக்கல் அலித் பெட்ரா சார் தேங்க்யூ அனே சூப்பரித்து பாரிதுக்கு இந்திர ஹந்தா வகினா குவெட்டலிங் வைஃப் ஸ்ரீயானி இந்திரானந்த் சர்கி ஃபேமிலிக்கு ஹெமோமாய் ekatu karegana lasana sinduwak denna thank you samawa datta hagena inna chani warang ekatu karegana me hena sinduwata borlaskemo dinita vimukti harsh hema chandra malkanti kamal sandhya sara chandra ekatu karegana me sinduwata ma gindari apita gindara wage sinduwak denna pahadgama chatu message kala thiyena onna gindara wage sindu set ekak ahanna deela thamai mama yanne ஹாய் ஜானு மாம சுனேத்ரா குமாரி தையந்தரிங் புத்தா விஹங்கவா தெகத்து கரகன் லசன சிந்தாக் தென்ன கேல தியனவா ஓகே மேன சிந்தோ டெகத்து கரகன் நாங் அனே அன்னேப்பா யன்ன மோனி நாங் உம்மை கக்தில யன்ன கவுதுமே கோலா கரான் நேன்னே வரல்லி நாவோத் அசாகிங் இல்லகன்னு தேனம் வந்தாவு பயாக் அசா ஒன்ன ஏனாங்க இதையும் மாமே அனமா ஏக்கு துண்ணே நவோட்ட ஹரி ஏனாங்க இதையும் அதுட்டு மட்டை அன்ன விழாவே வேலது என்னே மாவ அகக்கன ஹீட்டுப்பு மட்ட அதரிங் மெசேஜ் எவப்பு மட்ட கமெண்ட்ஸ் தீப்பு ஒக்கோட்டமா அதரே அப்படி ஆய் தம்புவே முகேட்டு சிக்குறாதா ஒயாகே மகே கிந்தர் ஹெந்தேவா ஹாரியட்டும் தவால் எக்க வேணக்கட்ட மாம எனோ மெதேன்டா எதக்காங் பரியசமட்டி இன்னோனி வேச வேடி மத்தகாயினு மங் தவால் எக்கே இந்தல கிவ்வ தேவால் டிக்க ஏ தேவால் ஹாரியட்ட பிலிபாதி இன்னோனி எனாங் இதின் பரியசமட்டி இன்ன திகட்டும் நெத்தைக்கு இன்ன ஒய ஆதரேங் எனம்மா யானவா யான் கலிங் ஒக்கோட்டம் ஏனாங் ஏகாத் பரிசங்கள் அரந்தியாகன்னோனி ஹெடுமங் எனக்காங் ஏனாங் கொல்லோ ஏனாங் கெல்லே அப்பி கியா ஹம்பமேமு ஹெட் ஹரியட்டுமா தவால் எக்கட்டு ஆகே மகே கிந்தர ஹந்தாவே எங்கே என்னாங் மங் ஜானு

0: ஆமா எழுத கண்ணுக்காரு எழுத்தையும் கூட கிடைக்கிறது கிடைக்கிறேன். அசுகரின் அசுகமாட்ட கீத கேணும் கீத தெய்வத்தின சுனில் சரத்
1: பிறராக்கியான
0: பசு ஜனகத்தை கயனாக்கின சங்கீத் நிபுன் சனத் நாம் ஏ கீத எத்தனை தேன்னு தரங்க
1: அப்படின்னாட்டையாண்டு
0: சரசவியிட்டு மங்கே துக்கட்டு நும நாட பாங்கிரித்து காடமேகேன்
1: பாங்கிரித்த
0: அவே பாங்கிரித்த கேன்னே மே கோகிலே வகினே பகமூன வகே அசுப வாக்சி ஜனவிஞ்ஞானி அப்படின்னே அப்படி பாங்கிரித்த கொண்ண அதாகனப்பு மே பாங்கிரித்த இருக்கே மங்கே துக்கட்டு நும நாட
1: பாங்கிரித்த
0: இட பாசி வாஜினட்டு அப்பரப்பதரை பத்ரயோன் வியசப்பமின பத்ரயோன் கேன்னே the heart type is the other way sakman maluwala pembenda sina kavata bas pavasati kumar kumar yatta kollu gillo mevenne peeradini kalambu japurani ve asura patana doota hasun phone nen
1: yeah
0: ne damang wada adirikanda onna maliyu madinne ba
1: yeah
0: දැන් එහෙම නේ මගේ නම්බරය දෙනවා මම කියන I love you ඉවනේ ඇසුර පතන දූත අසුන් අවට මෙවෙත නවක දසුන් කුමර වේ සසල කරයි සිතු ඔයා චංචල ඔයා තේරුම් ගන්න බැරි ඔයාට මාව වටින් නැති එයා එහෙම හිටන්නේ ඒකොල්ලා கல்பகால கத்தனத்துரு இர அவரின் பயணத்துரு ஹீனதக்கு தமங்க பிமத்திய ஆபம் மடலபெனும் அகேன் பஸ் நாயிரே ஈட்ட பசி மட்டும் ஹம்பேனா ஈட்ட விட வினச்சு கிள்ள கேம்பஸ் கேப்பிட்ட தீர்கமன கேண்டு கிட ஆதரி நாத்தம கொள் ஹபே ஏ தாயிங் நமசி அனுநாமே வின்னி கத்தி பொழு பியரு நமக்கு அரை காவாட்டினோம் சாகிக்கான் මගේ මිතුරෙනි ආලවණ කුරුපයි තේරෙලසකි ඒක හීනෙන්වත් අපිට කියලා දෙන්නේ නැහැ ඒක
1: ඔව්
0: රැට නිදන තනි පෙදුරි නැති හීනෙකි සකි ආලි බිඳුනුදා කුමකට කඳුළු හෙලන සකි ආලවණ යන තේරුම බෝසත්කම සකි ඒක බෝසත්කමනේ බෝසත්කම කවදා බෝසත්කම වෙන්නේ ආලවණ යන තේරුම බෝසත්කම තේ ඔක්කොමත් එක තමයි ඔකදී
2: ඒක බෝසත්කම නෙවෙයි බෝසත්කම එතුමන්ගේ ගෝල પરම්පරාවද කොයි කොයි තැන්වල ඇතිද එතුමන් නිසා ජීවිතේ විමුක්තිය ලැබූ මමත් එවැනි ගෝලෙක් නිකවැරටියෙන් චම්පික.